யசத்தனதவத்தல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே க்ருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனதவத்தல.

சுனி செல்லலோ சின்னி மாதவராயுடு சென்னக்கேசுனி செல்லலோ போட்லோ நாமிக்க முன்னதே மூசுடரோ பாகுன்னதே மூசுடரோ போட்

செல்லலு சின்னி மாதவராயிடு சனக்கேசுன்னு செல்லலு எவரே வரத்தடு எவரே வரத்தடு சின்னி மாதவராயின் சனக்கேசுன்னு செல்லலு சின்னி மாதவராயிடு சனக்கேசுன்னு செல்லலு